0: ஆனதேரா பிளேஸு
1: இன்னு மாறுறீங்க எல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோஸு
2: Hey, don't stop dancing. Puna galu loading.